சுலபம் அது மயனம் அமிர்த குசுமதளம் அனுதினம் அதினுத்த ஹிருதயம் அனிசலபம் அசுலபம் அது மயனம் அமிர்த குசுமதளம் அனுதினம் அதினுத்த ஹிருதயம் அனிசலபம்.